0: மாத்திரைகளா நமஸ்கார. யான ஹள்ளிமனை ஹைதராலி பண்றது கொய்யூர். யான்ல ரேடியோ நீனாதான் கேனந்தில் லைக் சகார மல்பிளே ரேடியோ நீனாதான் 90.4 FM உங்களுக்கு மாத்திரல கேன்லே குஷிப்படையிலே.
1: இது எஸ்டிஎம் காலேஜின சமுதாய பானுடி ரேடியோ நினாத 90.4 FM. ಸಂಗೀತಕ್ಕೆ ಭಾಷೆ ಇಲ್ಲ, ಭಾವನೆಗಳಿಗೆ ಗಡಿ ಇಲ್ಲ. ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿಗೆ ಮುದ ನೀಡುವ ಸುಮಧುರ ಕನ್ನಡ ಚಿತ್ರಗೀತೆಗಳ ಸಂಗಮ ಇದು ಸವಿಗಾನ ಕನ್ನಡ ಚಿತ್ರಗೀತೆಗಳ ಕಾರ್ಯಕ್ರಮ. ನಾನು ನಿಮ್ಮ ಆತ್ಮೀಯ ಸ್ನೇಹಿತ ಸಂತೋಷ್ ಪಿ ಕಡಪ.